ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

638.6 மீட்டர் 684 கிலோ ஹிட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபர் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 20 நாள் செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும்.

குறளமுதம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. பொருள், பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமின்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும். மீண்டும் குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. குரல் எண் 68, அதிகாரம் மக்கட்பேறு.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவுமில்லை என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது. நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம் வி ஜுவலிபாய் நாளை காலை 6:30 மணிக்கு சிவராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி ரோனி லக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி நாத் பர்சேஜ் நாளை மறுபகல் 11 மணிக்கு சிவராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பிலமிலோ நாளை மாலை 5 மணிக்கு சிவராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பொம்புகா நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷகிதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

என்றான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்ன என்பதை பற்றி நாம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. நம்மில் பலர் நம்முடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கின்றோம், சேமிப்பதற்காக திட்டமிடுகின்றோம். அந்த வகையில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தங்களுக்கு ஒரு சிறந்த அஞ்சலக சேமிப்பு திட்டமாக விளங்குகிறது. அதாவது வங்கிகளை போன்ற அஞ்சல் நிலையமும் மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை வழங்குகின்றன. மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டம் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு அஞ்சலக சேமிப்பு திட்டமே. தபால் சேமிப்பு திட்டங்களில் அதிக வட்டி கிடைக்கும் திட்டம் இது. 55 வயது அல்லது 60 வயதிற்கு குறைவான ஒரு நபர் இந்த திட்டத்தில் சேரலாம். அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமே. தற்பொழுது இதன் வட்டி விகிதம் 7.4% உள்ளது. இருப்பினும் ஆண்டிற்கு ஆண்டு இதன் வட்டி விகிதம் மாறுபடும். 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி வருமானம் தங்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். ஆன்லைன் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடாக 1000 ரூபாய் முதல் அதிகபட்ச முதலீடாக 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு வைப்புதாரர் தனிநபர் அல்லது வாழ்க்கை துணைவருடன் இணையாக 1க்கு மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஒருவரே 1க்கு மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஆனால் முதலீடு உச்சவரம்பு 15 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த அஞ்சலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்ய விரும்புபவர்கள் அருகில் இருக்கும் தபால் நிலையங்களில் அக்கவுண்டை ஓபன் செய்யலாம். குறிப்பாக இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அக்கவுண்டை டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம். இதற்கு வயது, ஆதாரம், கடவுச்சீட்டு, மூத்த குடிமக்கள் அட்டை, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரின் சான்றிதழ், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பள்ளியிலிருந்து பிறப்பு சான்றிதழ், தேதி, ஓட்டுநர் உரிமம் ஆகியவை தேவைப்படும். இத்திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள எந்த தபால் நிலையத்திலும் திறக்கலாம். SCSS திட்டத்தை டெபாசிட் செய்ய வசதியாக சில தேசிய மற்றும் தனியார் வங்கிகளும் உள்ளன. தற்போது இந்த சேமிப்பு கணக்கிற்கு சுமார் 7.4% வட்டி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு காலாண்டிற்கும் அதாவது ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மற்றும் ஜனவரி என்று 3 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகின்றது. ஒரு ஆண்டிற்கு முன்னர் வைப்பு தொகையை திரும்ப எடுக்க வேண்டுமெனில் மொத்த வைப்பு தொகையின் மதிப்பில் சுமார் 1.5% அபராதமாகவே செலுத்த வேண்டும். அதுவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு வைப்பு நிதியை திரும்ப எடுக்க நினைத்தால் 1% அபராத தொகையை செலுத்த வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு நீடித்த நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்ற பிறகு எடுக்கப்படும் தொகைக்கு அபராதம் தேவையில்லை. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகளாகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடிவிற்ற பிறகு தங்கள் கணக்கை நீட்டிக்க விரும்பினால் மேலும் 3 வருடங்களுக்கு கணக்கை நீடித்துக் கொள்ளலாம். ஆம் நேர்களே, இன்றைய மத்திய அரசாங்க திட்டங்களில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

0: நேர்களே,
1: தேசிய ஊட்டச்சத்து வாரம்
0: அதாவது
1: நேஷனல் நியூட்ரிஷியன் வீக்
0: இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. மக்களிடையே சமச்சீர் உணவு, ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். நாம் சாப்பிடும் உணவு வெறும் பசியை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல, உடலின் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு மற்றும் தசைகளின் வலிமை, மூளையின் செயல்பாடு என அனைத்திற்கும் ஊட்டச்சத்து அவசியம். நம் உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் தண்ணீர் போன்ற சத்துக்களை சரியான அளவில் பெறுவதுதான் நல்ல ஊட்டச்சத்து. சமச்சீர் உணவு என்றால் என்ன? வகையான உணவை மட்டும் சாப்பிடுவது அல்ல, காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானியங்கள், பால் மற்றும் பால் பொருட்கள், தேவையான அளவு நல்ல கொழுப்பு போன்ற பல்வேறு உணவுகளை சரியான அளவில் சேர்த்துக் கொள்வதாகும். குழந்தைகளின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மிக மிக அவசியம். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. உடலுக்கு தேவையான ஆற்றலை ஊட்டச்சத்து வழங்குகிறது. எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது. உடல் எடையை ஆரோக்கியமான நிலையில் பராமரிக்க ஊட்டச்சத்து மிகவும் உதவுகிறது. ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பிரச்சனைகளையும் தடுக்க உதவுகின்றது. இன்றைய காலத்தில் துரித உணவுகள், அதிக சர்க்கரை கொண்ட பானங்கள், அதிக உப்பு மற்றும் அதிக கொழுப்பு கொண்ட உணவுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை அடிக்கடி சாப்பிடுவதற்கு பதிலாக இயற்கையான சத்தான வீட்டில் தயார்

0: சமைக்கப்படும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நோய் வந்த பிறகு உணவை மாற்றுவதை விட நோய் வருவதற்கு முன்பே உணவு பழக்கத்தை மாற்றுவோம் என்பதே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து. ஆம் நேயர்களே, செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கப்படுகின்றது. தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30 தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேர்களே, ஒரு புத்தகம் திறக்கும் போதெல்லாம் ஒரு புதிய உலகம் திறக்கிறது. வாசிக்கும் ஒவ்வொரு பக்கமும் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பயணம் என்ற வரிகளோடு நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களே.

நேர்களே, காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்மை விட்டு எப்போதுமே மாறாது. ஒரு பாடல் கேட்டவுடன், அடடா, இந்த பாட்டை எங்கேயோ கேட்டேனே என்று நம்முடைய நினைவுகள் பின்னோக்கி ஓடும். அதுதான் பழைய திரைப்பட பாடல்களில் ஒளிந்திருக்கும் மாயம். ஆம் நேயர்களே, நிகழ்ச்சியில் நம் மனதை விட்டு என்றுமே நீங்காத பழைய திரை

நேர்களே, நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியின் தொடக்கமாக காதலை பற்றி மட்டும் பேசாது காத்திருப்பையும் பிரிவையும் நட்பையும் வாழ்க்கையும் பற்றி பேசும் பாடலாக நாளை நமதி திரைக்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷிலா குழுவினர்

நேர்களை தொடர்ந்து நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஒழிப்பது சின்ன புன்னகை, காதலின் இனிமை, பறவைகளிடம் பேசும் மொழி ஆகியவை பாடலாக ஒழிப்பது சவாலே சமாளி திரைக்காக பி. சுஷிலா குழுவினர்.

நேர்களே, ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி இளையத்திலிருந்து நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்றுமே நம் மனதை விட்டு நீங்காத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டபடி நிகழ்ச்சியின் நிறைவாக இதயக்கணி திரைக்காக டி என் சவுந்தரராஜன் குழுவினர்

நேர்களே, நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.